4.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்டு மகிழலாம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 14ஆம் நாள் ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம் நெஞ்ச மரபுதிலே நிகழ்ச்சியில் பழைய திரைசை பாடல்கள் அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம்.

குறள் அமுதம். ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பொருள், தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவருக்கு ஒரு நாளைய இன்பமும், அத்தீமையை பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் அளவு புகழும் உண்டாகும். மீண்டும் குறள், ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். குறள் எண் 156, அதிகாரம் பொறை உடைமை.

ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து MV ராணிச்சங்கா நாளை காலை 6 மணிக்கு சிராஜ் தீவ் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ஷைட் ஐலண்ட் நாளை காலை 6:15 ஷஹீத் தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV நார்த் பேசேஜ் நாளை காலை 6:15 சிராஜ் தீப் பயணிக்கும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ஹட்வே நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷஹீத் தீப் பயணிக்கும். பின்பு பிற்பகல் 1 மணிக்கு சிராஜ் தீப் பயணித்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ராணி லக்ஷ்மி நாளை முற்பகல் 11:30 சிராஜ் தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத் தீப் பயணித்து பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது நெஞ்ச மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் பழைய திரை இசை பாடல்கள் கேட்கலாம்.

நிகழ்ச்சியின் முதல் பாடல் 1978 வெளியான வட்டத்துக்குள் சதுரம் என்னும் திரைப்படத்திலிருந்து. பாடியவர்கள் எஸ் ஜானகி குழுவினர்.

நேர்களே, அடுத்து ஒலிக்கும் பாடல் 1981 வெளியான மீண்டும் கோகிலா என்னும் திரைப்படத்திலிருந்து. பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் பி சைலஜா.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒழிக்கும் பாடல் பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு துள்ளும் இசையறிவு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.

தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக

0: என் எஸ் கல்யாணராமன். அப்ப நம் மிருதங்கம் லைவ் விநியாசம் கா சமாபன் சங்கீர்ண சாப்பு தாள் சே கர் ரஹா ஹை.
1: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் லைவ் விநியாசம் ஆன் மிருதங்கம் வித் சங்கீர்ண சாப்பு தாளம்.